மனச நிவாரண கீதவலின் ரசிக்கையின் தினவு விசாரத இந்திகளியனகே காட்சியாகே மே ஏக கீத யதார்த்த அர்த்த எக்குன அபூர்வ கீத காக்கியா விசின்ம சங்கீதத்த காயனா கரானே அண்டன் சுகர் பெருகங்குவே அன்னகி ரச்சனையாக